0: நின் தமிழ் கேட்டு நான் பெருமை கொண்டேன்.
1: ஓ முருகா, தம் தரிசனம் கண்டு பூரிப்படைந்தேன். என்னே உன் கருணை வேலவா?
0: அவ்வை, யுவர் டிவோஷன் அண்ட் யுவர் சாங் ஹவ் பிளீஸ்டு மீ. டெல் மீ, வாட் டஸ் யுவர் ஹார்ட் சீக்?
2: மை லார்ட், வித் யுவர் கிரேஸ் ஐ விஷ் டு அண்டர்டேக் அ சேக்ரெட் பில்கிரிமேஜ் டு யுவர் சிக்ஸ் ஹோலி அபோட்ஸ் அண்ட் ரிசீவ் யுவர் பிளெஸிங்ஸ்.
0: யூ ஸ்பீக் ஆஃப் மை சேக்ரெட் அறுபடை வீடு. விசிட் தெம் வித் டிவோஷன் அண்ட் பியூர் ஹார்ட். தேர் ஆன்வர்ட் ஐ ஷால் myself take you to the supreme sacred abode that is filled with devotion, faith and love that stands for the humanity. There I dwell with my ammai anappan Sai Shiva Shakti Bhagavan Sri Satya Sai Baba.
2: As you command, my lord, with your grace I shall begin this sacred journey now.
3: Blessed by Lord Muruga, Avvayar begins her pilgrimage to the six divine abodes of Murugan, the Arupadai Veedu.
4: Avvaya's sacred journey leads her to Tiruparankunram, the first of Lord Murugan's divine abodes. This sacred place is known for the celestial wedding of Lord Muruga and Devane, the daughter of Lord Indra. After defeating the powerful demon Surapatman and restoring righteousness in the world, Lord Muruga was offered Devane's hand in marriage as a mark of gratitude from the celestial beings. Their divine wedding was celebrated by the Devas with immense joy and devotion, filling the entire cosmos with divine bliss. The sacred atmosphere radiates grace, devotion, and the assurance that the divine always protects and uplifts those who surrender with faith. Witnessing this celestial union, Avvayar is deeply moved. She realizes a profound truth that unwavering faith in God brings divine grace, removes obstacles, and leads to victory in life. Thus, at Tiruparankunram, she learns the first and most important value of her journey, faith.

0: Lava, this place is filled with divine peace. My heart feels as though I have entered Bhuloka Kailasam.
1: Avvai, this is that great abode. Here, devotion, love and service unite people from all over the world. In this divine place, I and Brother Ganesha dwell along with my Ammai and Appan, Sai Shiva Shakti, Bhagawan Sri Satya Sai Baba. Avvai, continue to spread wisdom, love and service among people. Wherever there is pure devotion, I will always be present.
0: O Kartikeya, I will always sing your glory and I will cherish the sacred values that each of your Arupadai Veedu inculcates in us, such as truth, courage, simplicity, wisdom, peace and love. Having imbibed these values, the dictum of your Ammai Appan Sai Shiva Shakti, the ultimate goal of life, love all, serve all, help ever, hurt never. Love all, serve all, help ever, hurt never. Love all, serve all, help ever, hurt never, will become the way of life for the entire humanity at large.
1: அவ்வையே, தாம் கூறிய இந்த புனிதச் சொற்களை தமிழில் இவ்வுலகிற்கு எடுத்துரைப்பாயாக.
2: எனது வேலவா, உன் கருணைக்கு எல்லை ஏது? தமிழ் உலகை ஒய்விக்க உன் ஆணையை சிரமேற்கொள்கிறேன். அறுபடை வீட்டின் உட்பொருள் தெய்வ நம்பிக்கை, நேர்மையும் துணிவும், எளிமையும் துறவரமும், அறிவும் ஞானமும், உள் அமைதி, அன்பும் கருணையும் இவையே. இவற்றை உணர்ந்த பின் உலகின் அம்மையப்பன் இறைவன் சாய் சிவ சக்தி பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் கோட்பாடு அனைவரையும் நேசி அனைவருக்கும் தொண்டு செய், யாவும் உதவி செய், ஒருபோதும் தீங்கிழைக்காதே. உலகின் ஒவ்வொரு மனிதனும் இதனை கடைபிடித்து இறைவன் திருவடி சேர்வீராக.